காணிக்கை கொடு நீரும் பயது குருவே அரச பேக்கம் அருசதியும் குடித நெல்லவனோ படிக்கவனோ அருசதியும் குடித எல்லவனும் படிக்கவனோ தரளேதா அத்தீத்த உடுக்கூட்ட தரளேதா அத்தீத்த உடுக்கூத்த